ஓம் ஸ்ரீ சாய்ராம். அன்பார்ந்த நேயர்களே, ரேடியோ சாய் நிகழ்ச்சியில் வாரம் ஒருமுறை இடம்பெறும் தமிழ் நிகழ்ச்சிகள் இப்பொழுது ஆரம்பமாகின்றன. முதற்கண் நம் அன்பு தெய்வம் பகவான் பாபாவின் பொற்கமல பாதங்களுக்கு பணிவான வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்கள். சாய்ராம். நேயர்களே, இன்று நாம் கேட்க இருப்பது ரேடியோ சாய் தமிழ் நிகழ்ச்சியின் 391வது தொடர். ஆத்மார்த்த அனுபவங்கள், ஸ்ரவண மஞ்சரி மற்றும் தெய்வத்தின் அருளுரை ஆகிய நிகழ்ச்சிகள் இன்று இடம்பெறுகின்றன. முதலாவதாக வருவது சென்ற வாரத்தின் தொடர்ச்சியாக சுந்தரம் பஜனை குழுவினை சேர்ந்த சகோதரர் வி சாய்ராம் அவர்களுடைய ஆத்மார்த்த அனுபவ உரையாடலின் இரண்டாம் பாகம் கேட்டு ஆனந்தமடைவோம்.

0: சாய்ராம் சகோதரர் சாய்ராம் அவர்களே, உங்களை தொடர்ந்து இரண்டாவது வாரமாக இந்த நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
1: சாய்ராம் அண்ணா,
0: போன வாரம் நிறைய கருத்துக்களை எடுத்து சொன்னீர்கள். ராமர் கிருஷ்ணர் போன்ற தெய்வங்களை நம்முடைய பூஜையிலே வைத்து வழிபடுவது போல பகவான் பாபாவினுடைய படமும் எங்களுடைய பூஜை அறையிலே வைத்து வழிபட்ட நிலையிலேதான் நான் பிறந்தேன். ஆகவே பகவானாகவே பிறந்தது முதலிலேயே பார்க்க ஆரம்பித்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லியது மிக அற்புதமாக இருந்தது. பொதுவாக எல்லோருக்கும் அவர்களுடைய குறைந்தபட்சம் ஒரு பாலவிகாஸ் வயது வரும்பொழுதுதான் பகவானை பற்றிய அறிமுகம் ஆகும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் பிறக்கும் பொழுதே பகவானை பற்றி தெரிந்து கொண்டு விட்டீர்கள். குறிப்பாக உங்களுடைய தாயாருக்கு அவர்கள் ஆசி வழங்கினார், ஆண் பிள்ளையேதான் பிறக்கும், சுகப்பிரசவம் நடக்கும், அந்த குழந்தைக்கு என்னுடைய பெயரையே வை என்று அவர்கள் முன்னதாகவே சொல்லிவிட்டார்கள். உண்மையிலேயே மிக அற்புதமான ஒரு சம்பவம் இது. நீங்கள் மேற்கோள் காட்டியது போல குருவியினுடைய ஒரு காலை கட்டி இழுத்தாற்போல் உங்களுடைய குடும்பத்தை பகவான் பாபா அவர்களே இழுத்திருக்கிறார் என்றுதான் தெரிகின்றது. நிறுவனத்தில் இருந்த பெரியோர்களை பார்த்து நான் கவரப்பட்டேன். அவர்களுடைய பணிவு சேவை மனப்பான்மை எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது என்ற ஒரு கருத்தினை அழகாக சொன்னீர்கள். கொடைக்கானலிலே உங்களுடைய தலையை காண்பித்து இதை நீ அதிகம் உபயோகிக்க வேண்டும் என்று நகைச்சுவையாக சொன்னீர்கள். அதாவது IIT அட்மிஷன் போது நடந்த அந்த ஒரு சம்பவத்தினை பற்றி சொன்னீர்கள். ஆக பல்வேறு அனுபவங்களை மிக அற்புதமாக எடுத்து சொன்னீர்கள். நீங்கள் அந்த பதனை குழுவில் சேர்ந்த பிறகு புட்டபர்த்தி அல்லது கொடைக்கானல் இதற்கெல்லாம் ஒரு குழுவாக சென்றிருப்பீர்கள். உண்மையில் இதற்கு முன்னர் நடந்த வேறு சில அன்பர்களுடைய நேர்காணலில் கூட அவர்கள் இதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அப்படி உங்களுக்கு அம்மாதிரி அனுபவங்கள், அம்மாதிரி குழுவாக சென்று பகவானிடம் ஆசி பெற்ற அனுபவங்கள், அதை பற்றி.
1: சரமணா, ஒன் ஆஃப் த விசிட், ஒரு தடவை ஆஸ் அ குரூப் வந்து எல்லாரும் சுவாமி எங்க இருக்கிறோம், ஒன்ஸ் இன் டூ மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் வி யூஸ் டு கோ. அப்ப ஒரு சான்ஸ் வந்து பிருந்தாவனுக்கு போகிறது, அப்ப சுவாமி பிருந்தாவன்ல இருந்தார். ஸோ அந்த இயர் வந்து 95 நினைக்கிறேன். அந்த இயர் வந்து நாங்களும் குரூப்பா ஒரு 12 பேர் வந்து பிருந்தாவன் போனோம். ஸோ இப்ப மார்னிங் தர்ஷன்ல இருக்கும்போது சொன்னோம், இந்த மாதிரி சுவாமி மெட்ராஸ்ல இருந்து பாய்ஸ் வந்திருக்கோம் சாமி அப்படி சொன்னபோது சுவாமி பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து சாய் ரமேஷ் ஹால்ல உட்காந்துட்டு இருந்தோம். அப்ப வந்து அங்க இருக்கிற சீனியர் ஒருத்தர் வந்து பஜன் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும். ஜென்ரலா அப்ப வந்து சுவாமிக்கு மியூசிக் போடுவா, சுவாமி வரும்போது மியூசிக் போட்டா சுவாமி திரையில இருந்து வெளியில வரதா ஒரு இண்டிகேஷன். ஸோ அந்த மியூசிக் ஆன் பண்ணும் போது வந்து ஒருத்தர் வந்தார், வந்து சொன்ன சுவாமி வந்து சுந்தரம் பஜன் ரூபா இன்னைக்கு பாட சொல்றாரு அப்படி. அப்ப வந்து ஒண்ணுமே பிளான் பண்ணல, ஒரு இதுவும் பண்ணல, அப்படியே நேர போய் அங்க உட்காந்து. அப்ப என்னன்னா சுவாமி ஸ்டேஜ் மேல போவார், ஸ்டேஜ் மேல போகும்போது தலையசைக்கும் போது பஜன் ஆரம்பிக்கும், அதுதான் ப்ரோட்டோகால் அந்த டைம்ல. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் லக்கிரி விவர் ஆல் தேர் இந்த ஏர்லி ஸ்டேஜஸ். ஸோ குரூப்பை ஜாயின் பண்ண உடனே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. நெக்ஸ்ட் டே சுவாமி வந்து இன்டர்வியூவும் கொடுத்தார். ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இன்டர்வியூ, லாங் இன்டர்வியூ இன் ட்ரைப் இருந்தாவன் வித் குரூப்.
0: அதாவது உங்க இந்த சுந்தரம் பஜன்,
1: சுந்தரம் பஜன் ரூப் பாய்ஸோட ஒரு 13 பேர் இருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து சுவாமி இன்டர்வியூ கொடுத்தார். அதுல சுவாமி வந்து நிறைய டாபிக்ஸ் டச் பண்ணார். ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் ஹெல்த், ஹெல்த்தை பத்தி எஸ்பெஷலி. சுவாமி சொன்னார் 54 kgs தான் இந்த பாடிக்கு வெயிட், இப்படியே தான் இருக்கு இந்த பாடி வெயிட் வந்து ஃபார் லாஸ்ட் சோ மெனி இயர்ஸ். அப்படி 1 kg இப்படி 1 kg கூட சேஞ்ச் ஆகாது, 54 kgsனா அவ்வளவுதான். அப்ப சுவாமி வந்து நிறைய சொன்னார், இந்த மாதிரி டெய்லி 1-2 பாதாம் சாப்பிடு, சாப்பிட்டா வந்து அது பாடி ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் சுவாமி வந்து நிறைய ஜோக் பண்ணியிருந்தார், ஃபெஸ்டிவல் டேஸ் போதெல்லாம் நிறைய பண்றீங்க, பண்ணி சுவாமிக்கு முன்னாடி வைக்கிற வச்சுட்டு பிரசாதம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா நீங்க தான் சாப்பிடுறீங்க, சுவாமி சாப்பிட ஆரம்பிச்சா உங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு. ஆனா நீங்க வந்து சுவாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் பிரசாதம் சொல்லி நீங்க ஃபுல்லா எல்லாத்தையும் சாப்பிட்டுறீங்க. அந்த மாதிரி ரொம்ப ஜோவியலா அட் த சேம் டைம் ரொம்ப
0: கருத்தையும்
1: கருத்தும் இருந்து அந்த இன்டர்வியூ நடந்தது. அந்த இன்சிடன்ஸ் வந்து லைஃப்லேயே ஒரு ரொம்ப ரொம்ப மெமரபிள், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி அப்பதான்.
0: அதுவும் பகவான் வந்து உங்களை ஒரு ஸ்பெசிபிக்கா இந்த குழுன்னு கூப்பிட்டு கொடுத்து ஸ்பெஷலா
1: எனக்குன்னு அப்ப கிடைச்ச ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த 95ல கிடைச்ச இன்டர்வியூ தான்.
0: வேற என்ன சொன்னார் சுவாமி அந்த இன்டர்வியூல?
1: அதுக்கப்புறம் சுவாமி வந்து நிறைய கேரக்டர் பத்தி மென்ஷன் பண்ணிட்டு இருந்தார், எப்படி ஹவ் யூ ஹேவ் டு பி குட் இன் கேரக்டர். அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக்கா சுவாமி வந்து வர்ஷிப் we can worship picture as God but not God as picture. அந்த மாதிரி கருத்துக்கள் அதை பத்தியெல்லாம் நிறைய வந்து சுவாமி மென்ஷன் பண்ணின்றது. அப்புறம் அதே மாதிரி வந்து திரை பிருந்தாவன்ல வந்து ஒரு இன்சிடன்ஸ் வந்தது. எப்படின்னா வந்து சுவாமி நாங்க பஜன் முடிச்ச அப்புறம் திரை பிருந்தாவன்ல சுவாமி ஜூலால இருப்பார், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் இருப்பான். அப்ப வந்து சுவாமி ஜெனரலா டிஸ்கோஸ் இல்ல யாரையா கூப்பிட்டு பேசுவார். ஒரு வருஷம் எங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்து பஜன் முடிச்ச அப்புறம் நாங்க சாயரமேஷால உட்காந்துட்டு இருந்தோம். அப்ப வந்து விஎஸ் சார் அங்கேருந்து வந்தார் திரை பிருந்தாவன்ல, சுந்தரம் பஜன் பாய்ஸ் வந்து சுவாமி கூப்பிடுறார். அப்ப வந்து நாங்க லிட்டரலா ஓடணும், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு நினைச்சுன்னா அந்த இதுக்கு வந்து திரை பிருந்தாவன் போனோம். ஹால் வந்து ஃபுல் திரை, இதுல உங்களுக்கு தெரியும் ஹாலே சின்னது, அதுல வந்து ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லா இருந்தா, அது தவிர விஐபிஸ் எல்லாருமே இருந்தா. சோ நாங்க அந்த டோரை தாண்டி கொஞ்சம் பின்னாடி தான் உட்காரது, எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது. லிட்டரலா சுவாமி வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தார் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு, வந்து நாங்க வர வரையும் வெயிட் பண்ணியிருந்தார். உள்ள போய் நாங்க வந்து உட்காந்துட்டு இருந்தோம் பின்னாடி. அப்ப வந்து சுவாமி ஜூலால உட்காந்துருந்தார். ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு சுவாமி கேட்டது, நாங்க கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் இருந்தோம். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு என்ன பண்ற, நீ என்ன பண்ற அப்படின்னு வந்து கேட்டு இருந்தார். அப்ப என்னட்ட கேட்கும் போது நான் சொன்னேன், சுவாமி நான் ஐஐடில படிக்கிறேன் சுவாமி, அப்பதான் வந்து சேர்ந்தேன் எம்டெக்ல சேர்ந்திருந்தேன், ஐஐடில படிக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னார், ஐஐடி வந்து ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூஷன், ரொம்ப நல்ல இன்ஸ்டிடியூஷன் வந்து வார்டன் சார் கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார். அப்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கருத்து ஒன்னு சுவாமி சொன்னார். என்ன சொன்னார்னா வந்து, நீங்கெல்லாம் இங்க கூடவே இருக்கேள், நீங்க கூடவே இருக்கேள், ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருக்கிறவெல்லாம் பார்த்து நீங்க எல்லாம் வந்து இங்க கூடவே இருக்கேள், ஆனா இந்த பாய்ஸா பாருங்க, இவெல்லாம் வந்து வெளியில இருக்கா, வெளியில வந்து இந்த ஹார்ஷ் ரியாலிட்டி ஆஃப் த வேர்ல்ட், வேர்ல்ட்ல என்னென்னலாம் நடக்கிறதோ அதெல்லாம் வந்து தே ஹாவ் டு ஃபேஸ், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இங்க வந்த உடனே சுவாமியோட ஸ்வீட்னஸ் வந்து ரியலைஸ் பண்ண முடியாது. எவ்வளவு சுவாமி ஸ்வீட்டா இருக்கேன்னு இருக்கிறத ரியலைஸ் பண்ண முடியாது. ஆனா நீங்க இங்க கூடவே இருக்கிறதுனால ஸ்வீட்னஸ் நிறைய அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு ஸ்வீட் தானே தகஷ்னா மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு வேல்யூ தெரியல. அந்த மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். இந்த இப்ப இருக்கிற கான்டெக்ட்லயும் அவருக்கு வந்து பகவான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்காரு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அந்த மெசேஜ் வந்து இட் வாஸ் டீப் இன் டு த ஹார்ட். எப்பப்பெல்லாம் நமக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ போய் சுவாமியை சர்வ் பண்ணிட்டு அது ஃபுல் டைம் டிவோட்டடா இருக்கணும்ன்றத வந்து அந்த மெசேஜ் வந்து வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ்.
0: கண்டிப்பா சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப கேஷுவல் ஆயிடுறோம், அந்த அருமையவே மறந்து போயிடுறோம்.
1: கரெக்ட்,
0: அதே தான் ஆச்சு இங்க. நம்ம ரெகுலரா வந்து சுவாமியோடய போறது பேசுறது அப்படின்னுனாக்கா அந்த வேல்யூ தெரியாம போயிடும். சோ சுவாமி கரெக்டா அதை பாயிண்ட் அவுட் பண்ணி வெளியிலேந்து இவன் வந்திருக்கா, எத்தனை ரியாலிட்டிஸ் அங்க வெளியில பாக்குறாங்க, அதனால சுவாமிக்கு இப்ப நல்லா ரியலைஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு சுவாமி. எல்லாருக்குமே அவர் கொடுத்த ஒரு லெசன் இது. ஃபர்தரா ஆஸ் அ குரூப் உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள்?
1: ஆஸ் அ குரூப்பா இருக்கும்போது எனக்கு ரெண்டு ஸ்பெசிபிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சார் ரொம்ப நல்லா அமைஞ்சது, அதுவும் எகெயின் சுவாமியோட பிளெஸிங்னாலதான். 1997 வந்து இங்க சுவாமி சென்னைக்கு 3 நாள் வந்திருந்தார், April 11th, 12th and 13th, 10th, 11th and 12th. அந்த வந்தபோது வந்து இங்க ரெசிடென்ஸ் டியூட்டி பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்னு கிடைச்சது, அது வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியம் தான் சொல்லும். அதே மாதிரி 2007 சுவாமி வந்தபோது இங்க ரெசிடென்ஸ் டியூட்டி பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. அண்ட் கொடைக்கானல் பாத்தீங்கன்னா 2006, 2007 and 2009 மூணு வருஷம் போகும்போது வந்து அங்க போய் அரேஞ்ச்மெண்ட் பண்றதும் பிஏ சிஸ்டம்லாம் செட் பண்ணி அங்க அரேஞ்ச் பண்ணி சுவாமி இருக்கும்போது ஃபுல்லா பாத்துக்கிறதும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் அங்க கிடைச்சது. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம் தான் நினைக்கிறது, அது சுவாமியோட பிளெஸிங். இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு இது எப்படின்னா வந்து சுவாமி தர்ஷன் முடிச்ச அப்புறம் ஈவினிங்லாம் வந்து பஜன் இருக்கும், பஜன் முடிச்சிட்ட அப்புறம் வந்து சுவாமி வந்து ஹால் டிராயிங் ஹால்ல வந்து சுவாமி உட்காந்துப்பார், ஸ்டூடெண்ட்ஸ் கூட கூட்டின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பான், தர விஐபிஸ் எல்லாரும் இருப்பான். இப்போ ஒரு இது சுவாமி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நிறைய கேஷுவல் கான்வர்சேஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு. அப்ப வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி சுவாமி எங்களோட பூர்வ ஜன்ம புண்ணியம், எங்களோட பேரண்ட்ஸ் பண்ண புண்ணியம், அந்தந்த கிரேஸ்னாலதான் வந்து சுவாமி கூட நாங்க இருக்கோம், இந்த பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி இருக்கு, ரொம்ப ரொம்ப பெரிய பாக்கியம் தான் நினைக்கிறது, அது சுவாமியோட பிளெஸிங். இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு இது எப்படின்னா

0: கரெக்ட் இல்ல. நீ பண்ண புண்ணியம், பல ஜென்மமா பண்ண புண்ணியம், உங்க பேரண்ட்ஸ் பண்ண புண்ணியம், அவ ஃபோர் ஃபாதர்ஸ் பண்ண புண்ணியம், அதெல்லாம் எப்பனா அதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி என்னோட மொதல் தர்ஷன் வர இல்லையா, அதுக்குதான் தட் இஸ் வாட் இட் இஸ் ஆல் ஈக்குவல். அதுக்கப்புறம் என்னோட சங்கல்பம்
1: அந்த முதல் தரிசனத்திலேயே அதெல்லாம் முடிஞ்சு போயிடுறது,
0: வந்து காம்பன்சேட் ஆயிடுறது. அத்தனை நீங்க பண்ண புண்ணியத்தினாலதான் நீங்க வந்து மொதல் தடவை தர்ஷனுக்கு நீங்க வரீங்க. அதுக்கப்புறம் என்னோட சங்கல்பம் இருந்தாதான் இங்க வர முடியும். அது வந்து ரொம்ப ரொம்ப கிளியரா சுவாமி சொன்னார், விச் இஸ் வெரி ட்ரூ. ஐ திங்க் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து ரிலேட் பண்ண முடியும். எப்படின்னு சுவாமி சங்கல்பம் இல்லான்னா நம்ம புட்டப்படுத்தி போறதோ இல்ல சுந்தரம் வரதே கூட வந்து நமக்கு கஷ்டம்தான்.
1: இதுவும் வந்து ரொம்ப நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும். சரி, நம்ம நினைச்சப்போ எல்லாம் வந்து இதெல்லாம் நடந்துட முடியாது. Unless he wills, nothing can happen. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க.
0: சோ இந்த கொடை எக்ஸ்பீரியன்ஸ்ல இது ஒரு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் 2006ல ஆச்சு. இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ வாண்ட் டு ரிலேட் டு ஏர்லியர். ஃபர்ஸ்ட் டைம் நான் பிருந்தாவன் போகும்போது ட்ரெயில வந்து சுவாமி கூப்பிட்டு IIT படிக்கும் போது சொன்னார். அப்ப அந்த கிரௌட்ல இருக்கும்போது வந்து சுவாமி ஜூலால இருந்தார். திடீர்னு கை காமிச்சு IIT வந்து பேசினார். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரைக்கு போனதே வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பிளெஸிங். அந்த ஷாக்ல இருந்து மீறதுக்கு முன்னாடியே வந்து சுவாமி கூப்பிட்டு வந்து பேசு அப்படின்னார். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னால ஃபர்ஸ்ட் ரியலைஸே பண்ண முடியல, என்ன ரியாலிட்டியா இல்ல இஸ் இட் சம்திங் டிஃபரெண்டா என்னன்னு எனக்கு தெரியல. ஐ வாஸ் நாட் இன் பொசிஷன் டு டாக். என்னால பேசுறதுக்கு அந்த தைரியமும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சோ வந்து அந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டேன். ரெண்டு தடவை சுவாமி கூப்பிட்டார். அதுக்கப்புறம் வந்து சுவாமி வேற இன்னொரு பையனை கூப்பிட்டு பேசினார். அது வந்து இட் ரியலி ஹேட் அன் இம்பாக்ட். சுவாமி கூப்பிட்டிருக்காரு, நம்ம வந்து பேசலையே. அந்த அந்த டீப் ரூட்டட், அதாவது நம்ம மனசுக்குள்ள இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட். ஐயோ கூப்பிட்டுட்டு ஆனா பேசலையே, இந்த சான்ஸ் போயிடுது, இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குமா, எவ்வளவு பேர் இந்த மாதிரி ஒரு சான்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பா, இந்த சான்ஸ் வந்து சுவாமி கூப்பிட்டு கொடுக்குறாரு, மிஸ் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வருத்தம். அது என்ன ஆச்சுன்னா 2006ல நாங்க சொன்னோம் இல்லையா, PA சிஸ்டம்காக மைக் எல்லாம் வச்சு அரேஞ்ச்மெண்ட் பண்றோம்னு. சோ இப்ப நானும் பஜன் ரூப்ல இன்னொரு பிரதரும் இருந்தார், ரெண்டு பேரும் வந்து உட்காந்துட்டு இருந்தோம் மைக் அரேஞ்ச்மெண்ட். சோ சுவாமி சேர் த்ரோன் இருக்கும், பக்கத்துல வந்து பாய்ஸ் எல்லாம் உட்காந்து பஜன்ஸ் பண்ணுவோம், சைட்ல வந்து மைக் சிஸ்டம் வச்சுட்டு நாங்க ஆப்ரேட் பண்ணுவோம். சோ அப்ப வந்து அந்த மைக் சிஸ்டம்ல வந்து நான் உட்காந்துருந்தேன், பக்கத்துல என்னோட பிரதர் பஜன் ரூப்ல இன்னொரு பிரதர் வந்து ரெண்டு பேருமா வச்சுதான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த பஜன் நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கும் போது நான் ஒரு கார்னர்ல உட்காந்துட்டு இருந்தேன் மைக் சிஸ்டமோட ஆப்ரேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு சுவாமி கூப்பிட்டு பஜன் நடந்துக்கும். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு புரியல, நம்மளதான் கூப்பிடுறாருன்னு. அது எனக்கு முன்னாடி 4 ரூபா இருந்தா, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா VIP சுவாமி கூட வந்து கெஸ்ட் எல்லாருமே இருக்கா. சோ வந்து சுவாமி கூப்பிட்ட உடனே அப்புறம் தென் ஏரியால சுவாமி என்னதான் கூப்பிடுறேன்னு உடனே சுவாமியோட சேருக்கு போனேன். அப்ப வந்து சுவாமி வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டையும் கூட கூட்டின் வந்த ஸ்டூடெண்ட் அவரையும் கூப்பிட்டார். இப்ப சுவாமி கேட்டர், பஜன் நடந்துட்டு இருக்கு, அப்ப கேக்குறாரு, இது யாரு தெரியுமா சுவாமி? எனக்கு யாருமே தெரியாது சுவாமி அப்படின்னு. அப்ப கேளு யாருன்னு கேளு அப்படின்னாரு. உடனே கேட்ட உடனே அந்த பையன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு, சோ அண்ட் சோ நேமு, நான் வந்து ஸ்டூடெண்டா இருக்கேன், புட்டப்பருத்தியில ரிசர்ச் ஸ்காலரா வந்து இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் வந்து எல்லா டீடைல்ஸும் வாங்கிக்க சொல்ற இது வந்து சுவாமிக்கு
1: மூணு
0: ஸ்பாட் வந்து பஜன் நடந்துட்டு இருக்கு, அதோட இதுவும் இந்த கான்வர்சேஷன். இதெல்லாம் முடிஞ்ச உடனே திடீர்னு சுவாமி என்ன பார்த்து போய் இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல, இந்த சம்பந்தமே இல்லாம இருக்கேன். நான் வந்து மைக்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன், மைக் ஆபரேட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பாயிண்ட் இன் டைம்ல இவ்வளவு பேர் சுவாமி கெஸ்ட் இருக்கா, இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா, எல்லாரையும் விட்டுட்டு என்ன கூப்பிட்டு இவ்வளவு டீடைல்ஸ் வாங்க சொல்லி, எனக்கும் டீடைல்ஸ் தெரியாது, டீடைல் வாங்க சொல்லி இப்ப வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து என்னால அந்த இதே அந்த லிங்கே எனக்கு புரியல. அப்புறம் உட்காந்து யோசிச்ச போது வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கார்லேட், இந்த மாதிரி ஒரு ஆசை, ஒரு ஹார்ட்டுக்குள்ள ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றத வந்து சுவாமி எப்படி பூர்த்தி பண்றாரு அப்படின்றது வந்து அவ சேபிள் டு ரியலைஸ்.
1: சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது, எந்த டைட்டில் அதை வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்றது அப்படிங்கறத அவரால் தான் பண்ண முடியும். கரெக்டா வந்து அந்த அதாவது கம்ப்யூட்டர்லாம் வந்து கரெக்டா அந்த இதுல வந்து ப்ரோக்ராம் பண்ற மாதிரி எல்லாமே ஆல்ரெடி சுவாமி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு இருக்காரு.
0: எதுவுமே வந்து பை சான்ஸ் கிடையாது சார், எவ்ரி திங் இஸ் பிளான்ட்.
1: எவ்ரி திங்
0: பகவானோட வேலை வந்து ஒவ்வொரு வேலையும் நம்ம நினைக்கிறத வந்து நம்ம நினைக்கிறோம் ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு, அது கிடையவே கிடையாது. எவ்ரி திங், எல்லாம் ஒவ்வொரு சின்ன ஆக்ஷனும் வந்து இட் இஸ் பிளான்ட், இட் இஸ் டெஸ்டைன்ட். அண்ட் சுவாமி கொடுக்கணும்னு நினைச்சா யாருமே தடுக்க முடியாது. சுவாமி கொடுக்கணும்னு அந்த இது இருந்ததுன்னா வி வில் கெட் இட். அதுல வந்து அந்த இதுல வந்து யூ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் வேர் சுவாமி ஹஸ் கிவன் அஸ்
1: ஃபீல்ஸ்.
0: அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே புரியல, ஏன் நின்று அந்த கிரௌட பார்த்தோன்னே அங்கங்க பூச்சி பறக்கிறது தான் தெரிஞ்சது.

0: ஆனாலும் அந்த இதுல வந்து இன்னும் அந்த ரெக்கார்டிங் கூட வச்சுட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் சோ என்னோட கூட இருந்த பிரதர் சொல்லர், நீ இன்ட்ரோடியூஸ் பண்றது வந்து அவ்வளவு ஹை பிச்சில் இருந்தது, டென்ஷன்ல இருந்த போல இருக்கு, சாமி சிரியா சிரிக்கிறார், சாமி பக்கத்துல பார்த்து சாமி வாஸ் லாஃபிங். அந்த வீடியோ ரெக்கார்டிங் இருந்தது பார்த்தா வந்து சாமி இஸ் லாஃபிங் வித் த இன்ஃபினைட் மர்சி அண்ட் கிரேஸ் ஆஃப் அவர் பெலவெட் பகவான் சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணது, சாமி பார்த்து சிரிச்சார். அண்ட் அதை அக்னாலேஜ் பண்றதுக்கு அதே ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் டே பேச சொன்னார் சாமி. அப்போ வந்து என்ன சொன்னா, சேம் பாய் ஹூ இன்ட்ரோடியூஸ் எஸ்டர்டே, லெட் ஹிம் கம் அண்ட் இன்ட்ரோடியூஸ் டுடே அப்படின்னு சொல்லி சேம் பாய் கம்
1: அப்படின்னாரு.
0: ஆமா, சோ செகண்ட் டேயும் அந்த சான்ஸ் கிடைச்சது. ஐ மீன் இது வந்து அகைன் நான் சொன்ன மாதிரி, இட்ஸ் நாட் பை சான்ஸ், இட் இஸ் ஆல் ப்ரீ பிளான்ட் அண்ட் டிஸ்டின்ட்.
1: நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு வாட் எவர் அங்க என்ன நடக்கிறதோ அத்தனையும் வந்து அவருடைய சங்கல்பம், அவருடைய கிரேஸ், அவருடைய டைரக்ட் இன்டர்வென்ஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. ரெண்டாவது, சுவாமியே நீங்க பாத்தீங்கன்னாக்க பர்சனலாவே அவர் வந்து திடீர்னு பஜன் நடக்கும்போது இந்த பக்கம் திரும்புறது இல்ல அந்த பக்கம் திரும்புறது, எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கும்
0: கண்டிப்பா.
1: ஒவ்வொரு மூமெண்ட்டும், ஒவ்வொரு ஸ்டெப், ஒவ்வொரு ஆக்ஷன், ஒவ்வொரு ஸ்பீச், ஒவ்வொரு வேர்டு, எல்லாத்துக்கும் வந்து அங்க மீனிங் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பகவான் தான் நம்ம வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்
0: கண்டிப்பா. அண்ட் அப்கோர்ஸ் சுவாமி கொடையை விசிட் போதெல்லாம் வந்து சுவாமி சொல்றார் இந்த மாதிரி, ஐ எம் ஈக்குவலன்ட் டு 1000 மதர்ஸ். அது 1000 கூட அதுக்கு மேலேயும் தான். அவர் ஷவர் பண்ற லவ் பார்த்தேன்னா ஆஸ் அ ஹியூமன் நம்மளால தான் தாங்கிக்க முடியாது, பட் ஆனா த அமௌண்ட் ஆஃப் லவ் ஹி ஷவர்ஸ் சோ மச்.
1: நிச்சயமா
0: கொடைக்கானல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இடம் சுவாமிக்கு வந்து, அது பிளே கிரவுண்ட் மாதிரி. அது புட்டபர்த்தி வந்து ஆபீஸ், ஹெட் ஆபீஸ் சொல்ற மாதிரி, ஒயிட் ஃபீல்ட் வந்து ஹவுஸ் வீடுன்ற மாதிரி, கொடைக்கானல் ஒரு பிளே கிரவுண்ட் மாதிரி. கொடைக்கானல் எக்ஸ்பீரியன்ஸே என்னைக்குமே ரொம்ப ஸ்பெஷல். எதனாலனா ஒன்னும் வந்து ப்ராக்சிமிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி, இடமும் சின்னது, அது நமக்கு ஒரு அட்வான்டேஜா போயிடுது. ஸோ ப்ராக்சிமிட்டி வந்து ஒயிட் ஃபீல்டோ இல்ல புட்டபர்த்தி கம்பேர் பண்ணும்போது கொடைக்கானல்ல வந்து டிவோட்டீஸ் வந்து எல்லாருமே வந்து இதை என்ஜாய் சுவாமி பெட்டர். ஸோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது வி ஆர் ஆல்சோ பிளெஸ்ட். ரெண்டு விஷயம் நான் ஷேர் பண்ண ஜஸ் ஆன் டாப் ஆஃப் மை ஹெட். கொடைக்கானல்ல என்ன ஆகுதுன்னா, காத்தால பஜன் தர்ஷன் முடிஞ்ச உடனே, சுவாமி தர்ஷன் முடிஞ்ச உடனே, பஜன் முடிஞ்ச உடனே சுவாமி ஜென்ரலா ரிட்டையர் பண்ணுவார். போன அதுக்கப்புறம் வந்து மிட் டே ஒரு 10:30 மணி அந்த மாதிரி டைம்ல வந்து சில டைம் வந்து சுவாமி அவுட்டிங் போவார். அப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸும் கூட்டின் போவார். இப்ப நாங்க அந்த கொடைக்கானல் 2006-07 அந்த டைம்ல இருந்த போது வந்து எங்க டியூட்டி என்னன்னா, இந்த மைக் சிஸ்டம் எல்லாம் முடிச்ச அப்புறம் வந்து சுவாமி கிளம்பி வெளியில அவுட்டிங் போகும்போது பின்னாடி ஸ்டூடெண்ட்ஸை கூட்டின்னு போறது போது கார்ல வச்சுட்டு கூட்டின்னு போறதுக்கு வந்து நானும் என்னோட பிரதரும் வி வேர் அசைன்ட் த டியூட்டி. ஸோ ஒன் ஆஃப் த டேஸ் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி, ஆல்மோஸ்ட் லஞ்ச் டைம் இருக்கும். அந்த டைம்ல வந்து நாங்க இட் வாஸ் ரொம்ப குவைட்டா இருந்தது, சுவாமி ரிட்டையர் ஆயிட்டர். அதனால வந்து சரி இங்கே போக மாட்டேன்றதுக்கா லஞ்சுக்கா வந்து நம்ம பஜன் ஹால் பக்கத்துல இருக்கிற
1: டைனிங் ரூம்
0: அங்க போயிட்டு லஞ்ச் சாப்பிடலான்னு எல்லாம் சர்வ் பண்ணிட்டா. அப்பதான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம், உடனே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து சுவாமி வந்து கிளம்புற வெளியில. அப்கோர்ஸ் ஃபுட் எல்லாம் வந்து செகண்டரி தான், அப்படியே போட்டபடி அப்படியே பிளேட்டை விட்டுட்டு பேப்பர் நாப்கின்ல கையை தொடச்சுன்னு ஓடி போய் வந்து காரை கொண்டு வந்து கீழே போர்டிகோ பக்கத்துல நிறுத்திட்டோம்
1: ஸ்டூடெண்ட்ஸ்
0: கூட்டின் போறதுக்கு. இப்ப சுவாமி கார் வந்து போர்டிகோக்கு மேல வந்துடுத்து, வந்தோடனே சாமியும் வந்து வெளியில வந்தார். வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து போர்டிகோல தர்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சுவாமி வெளியில வர்றார். வெளியில வந்த உடனே சுவாமி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்க கிளம்புறீர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து நாங்களும் வந்து சைட்ல உட்காந்துருந்தோம், நின்றுருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸோட. ஏன்னா சுவாமி காருக்குள்ள போன அப்புறம் அந்த போர்டிகோல கார், சுவாமி கார் இறங்கின உடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிச்ச கார்ல ஏறி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு சுவாமி எங்க போறதோ கூட போவோம், போயிட்டு திருப்பியும் வெல்கம் பேக். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது சுவாமி வந்து அப்ப வெளியில வர்றார். வந்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ப்ரே பண்ணிட்டு எல்லாரும் உக்காந்துட்டு இருக்கா. இப்ப சுவாமி கேக்குற எங்க போறேன் நீங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்க்குள்ள போறார் சுவாமி. போகும்போது அப்ப என்ன சொல்ற, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வேண்டாம் நீங்க கிளம்புங்கோ அப்படின்ட்டு. ஜென்ரலா எப்போதும் சுவாமி கூட்டின்னு தான் போவார். இந்த தடவை ரொம்ப ஸ்பெஷலா என்னன்னு தெரியல, சுவாமி சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ் வேண்டாம் நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி சுவாமி கார்க்குள்ள போயிட்டு, கார்க்குள்ள போயிட்ட உடனே நாங்க சைட்ல நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா வி ஆர் வெயிட்டிங், சுவாமி உள்ள போன உடனே நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கூட்டின்னு போகணுன்றதுக்காக வி ஆர் வெயிட்டிங். அப்ப அந்த டைம்ல பாருங்க சுவாமி எங்களை பார்த்துட்டு கிளாஸ் வழியா வந்து ஆக்ஷன் காமிக்கிறது, சாப்பிட்டாச்சா போய் சாப்பிடுங்கோ அப்படின்னு வந்து அதுல அந்த மொமெண்ட்ல வந்து வி ஆர் ஃபுல்லி இன் டியர்ஸ். சுவாமி நியூ தட் வி ஆர் ஹேவிங் அவர் ஃபுட் இன் பிட்வீன் வி ஜஸ்ட் கையை தொடச்சுட்டு ஓடி வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த ஆக்ஷன் சுவாமி வந்து ஹஸ் நாட் சீன் அஸ் பிசிக்கலி. சோ சச் அ மதர்லி அஃபெக்ஷன் அந்த வி ஆர் ஏபிள் டு ஃபீல் த வார்ம்த் அண்ட் லவ் ஆஃப் சுவாமி. இந்த மாதிரி வந்து நான் வெளியில போறேன், நீங்க போய் சாப்பிடுங்க ஆக்ஷன்ல வந்து காமிச்சுட்டு சுவாமி ஒன்லி வெண்ட். அன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டின்னு போல. சோ தட் வாஸ் ஒன் இன்ஸ்டன்ஸ் விச் ரியலி.
1: இதுல இன்னொரு விஷயமும் வந்து நல்லா தெரியாது, அதான் நீங்க சொன்ன மதர்லி அஃபெக்ஷன் டச் அவர் ஹார்ட், அதுல சந்தேகமே இல்ல. நம்ம என்ன பண்றோம் அங்க அப்படிங்கறது வந்து முழுக்க அவருக்கு வந்து
0: எல்லாம் தெரியும். சுவாமிக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்ல.
1: நம்ம வந்து தரிசனம் போது நம்ம எங்கேயோ இருக்கோம் ஏதோ இருக்கோம், நத்திங் லைக் தட். எவ்ரி திங் எல்லா விஷயமும் அவருக்கு வந்து டாப் டு பாட்டம் தெரிஞ்சு வச்சுருக்காரு, அவர் தெரியும் அவருக்கு.
0: இன்னொரு இன்ஸ்டன்ஸ் என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு ஆப்டர்நூன் அகெயின் 2006 வென் வி ஆர் ரெஸ்டிங் பிஃபோர் த பஜன் ஸ்டார்ட். அங்க வந்து 4:30 தான் பஜன், 4:30 தான் ஆரம்பிக்கும். சோ இவர் ரெஸ்டிங் இந்த ஆப்டர்நூன் ஒரு 2:30-2:45 போல இருக்கும். ஆப்டர்நூன் வந்து கொஞ்சம் ஏர்லியாவே சுவாமி ஹேட் கம் டு த டிராயிங் ஹால். வந்த உடனே கீழே வந்த உடனே கூப்பிட்டு சொன்னார், இந்த மாதிரி வந்து மைக் பாய்ஸ கூப்பிடு அப்படின்னு சொன்னார். மூணு பிரதர்ஸ் இருந்தார், நான் இருந்தேன், தவிர டூ ஆஃப் மை பிரதர்ஸ் வேர் தேர் வித் மீ. சோ மூணு பேரும் ஓடினோம் மந்திர் விட் வாஸ் சர்ப்ரைஸ் ஃபார் அஸ். திடீர்னு சுவாமி கூப்பிட்டது வந்து யூஆர் ரியலி டேக்கன் அ பேக். சோ ஹாலுக்கு போனா சுவாமி அப்பதான் கீழே இறங்கி வந்திருக்கார். ஃபியூ விஐபி கெஸ்ட் வாஸ் ஆல்சோ தேர் வித் சுவாமி. சோ சுவாமி வந்து ஒவ்வொருத்தர் பத்தியும் கேட்டார், என்னென்ன பண்ற இது எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு எங்களுக்கு வந்து பேண்ட் அண்ட் ஷர்ட் வந்து பிரசன்ட் பண்ணார் சுவாமி, ஒயிட் பிட் ப்ரஷ் ஷர்ட். சோ என்னோட ரெண்டு பிரதர்ஸ்க்கும் வந்து சுவாமி பார்த்து வந்து ஒயிட் பேண்ட் ஷர்ட் வந்து கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்துட்டு வந்து நீ ரொம்ப ஃபேட்டா இருக்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி சுவாமி நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் வந்து ட்ரிம்மா இருப்பேன் சுவாமி, நல்லா வாக்லாம் போவேன், பட் ஐல் பி வெரி ட்ரிம் அப்படின்னு வந்து சுவாமிக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் அந்த இயர்ல வாக்கிங் ஆரம்பிச்சதுதான், இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். தி வேர்ட் விச் ஐ கிவன் மை சுவாமி, ஐ வாண்ட் டு டேக் கேர், ஐ வாண்ட் டு மேக் ஷூர் அது வந்து ஐ கீப் அப் மை வேர்ட். தட் இஸ் த இயர் விச் ஐ ஆக்சுவலி ஸ்டார்டட் டு வாக் அண்ட் டூ லாட் ஆஃப் பிசிக்கல் எக்ஸசைஸ் டு கீப் மை செல்ஃப் ட்ரிம்.
1: அது பாடி ட்ரிம்மா இருக்கிறதுங்கிறத விட இந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து நம்மளுடைய மைண்டுக்கும் ரொம்ப நல்லது.
0: கரெக்ட்,
1: சவுண்ட் மைண்ட் இன் சவுண்ட் பாடி. சோ இது ரெண்டுத்துக்குமே அந்த பிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து உபயோகமா இருக்கும்.
0: கரெக்ட். சோ அந்த போது சுவாமி கேட்டார், உன்னோட ஷர்ட் சைஸ் 44 தானே அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சுவாமி 44 ரொம்ப பெருசு சுவாமி, என் சைஸ் 40 தான். ஏய் பொய் சொல்ற, வந்து வந்து 42 இல்ல 44 தான் அப்படின்னாரு சுவாமி. நான் சொன்னேன், சுவாமி ரொம்ப பெருசு சுவாமி, 42 44 எல்லாம் 40 தான். அப்ப வந்து சத்யஜித் பிரதர் கிட்ட சொன்னார், போய் மேல போ எடுத்துன் வா அப்படின்னாரு. அவர் சொன்னார், இல்ல சுவாமி 40 சைஸ் ஷர்ட்டே கிடையாது, தீந்து போயிடுது அப்படின்னு அப்ப சொன்னார். எனக்கு வந்து ஒரே ஷாக், ஐயோ சுவாமி கையால ஷர்ட் கிடைக்காம பெருத்தினா என்ன பண்றதுன்னு, அது ஒரு பயம் வேற. அந்த இதுல சுவாமி கொடுத்தா அந்த மாதிரி கிஃப்ட வேற என்ன இருக்க முடியும். சோ அது வேற ஒரு பயம் மனசுக்குள்ள, ஷர்ட் சுவாமிக்கு பிரசன்ட் பண்ணணுமே அப்படின்னு, கிடைக்கணுமே அப்படின்னு. அப்ப வந்து சுவாமி வந்து, இல்ல நீ போ மேல போ இருக்கும் எடுத்துன்வா அப்படின்னாரு. அவர் வந்து வேற க்வெஸ்டினே கேட்கல, உடனே போனார். கரெக்டா கீழே வரும்போது 40 சைஸோட வந்தார். எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்ப வந்து சுவாமி வந்து அந்த டைம்ல ஹீவுட் ஹவ் மெட்டீரியலைஸ்ட்
1: அவர் சொல்லிட்டாரு 40 மேல இருக்கு.
0: அகைன் தட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஹேட் அண்ட் சுவாமி பிளஸ்ட் அஸ். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ், ஷார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் விச் சுவாமி அந்த இயர் கிளம்பி போகும்போது, உங்களுக்கு தெரியும் கிளம்பும் போது சுவாமி கிளம்பும் போது எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஹாவ் அ க்ளோஸ் தர்ஷன், க்ளோஸ் தர்ஷன் சம்பாஷன். சோ அப்ப வந்து நிறைய போலீஸ் விஐபிஸ் எல்லாரும் வந்து தேவர் இந்த போட்டுகோ. சுவாமி வந்து ஹால்ல வந்தார், கார்தி காமிச்சா, சுவாமி வாஸ் கெட்டிங் இன் டு இஸ் கார். சோ எங்களுக்கு வந்து அந்த ப்ராக்சிமிட்டி கிடைக்கல, வி ஆர் ஸ்டாண்டிங் நியர் த பஜன் ரூம் ஹாலோட டோர் பக்கத்துல நின்று இருந்தோம். அப்ப வந்து சுவாமி வந்து சேர்ல வந்துட்டு எல்லாம் இந்த விஐபிஸ் அவெல்லாம் பேசி இது முடிச்ச அப்புறம் சுவாமி காட் இன் டு இஸ் கார். அப்ப வந்து அந்த கார் வந்து பல்ராம் சார் தான் ஓட்டின்னு போனார், பின்னாடி சத்யஜித் பிரதர் இருந்தார். சோ இறங்கி அவர் வந்து ஆக்சுவலா கார் வந்து ரேம்புக்கு போயிடுச்சு.
1: சோ அது ஒரு மாதிரி ஸ்லோப் இருக்கும்,
0: ஸ்லோப் இருக்கும். அந்த கொடைக்கானல் உங்களுக்கு தெரியும், போர்ட்டிகோல இருந்து ரோடு போறது முன்னாடி ஒரு ரேம்ப் மாதிரி இருக்கும். சுவாமி கார் ஃபுல்ல இது வந்து ஸ்பீட் பண்ணி அந்த ரேம்ப்ல போயிட்டு இருக்கு. அப்ப வந்து சுவாமி வந்து எங்களை அந்த விண்டோ வழியா நாங்க அந்த டோர் பக்கத்துல நின்று இருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 20-25 அடி இருக்கும் அங்க பாத்துரு. உடனே காரை ஸ்டாப் பண்ண சொன்னார். ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு எங்க மூணு பேரையும் கூப்பிட்டு உடனே ஆனந்தம், அது அதை விட வேற
1: பாக்கியம் என்ன
0: ஒண்ணுமே கிடையாது.
1: அதாவது கூப்பிடுறதுங்கிறது ஒண்ணு, ரெண்டாவது நீங்க விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்கு அவர் கரெக்டா ஞாபகம் வச்சுட்டு கூப்பிடுறாரு.
0: கரெக்ட், அந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல அந்த பாயிண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட அந்த பாயிண்ட்ல இல்ல. பட் அந்த இதுல வந்து திடீர்னு சாமி ஒரு சர்ப்ரைஸா வந்து கூப்பிடும் போது அந்த ஆனந்தம் வந்து மல்டிஃபோல்ட். சோ சாமி கூப்பிட்டார், கூப்பிட்டோடனே கிளாஸ் ஹி பிராட் இட் டவுன், வி காட் ஹோல்ட் ஆஃப் சாமியோட கையை பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டு சொன்னோம், சாமி உங்களோட லவ் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது வந்து நிறைய இருக்கு, நிறைய இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு சத்யஜித் பிரதர் கிட்ட இருந்து வந்து ஹி காட் சம் மணி. அது வந்து ஃபுல்லா கையில நின்னா சுருட்டின்ட்டு சுருட்டின்ட்டு எங்க கைக்குள்ள வச்சு யாருக்குமே தெரியல. இதுவரை நிறைய டிவோட்டிஸ் தேவர் வெயிட்டிங் டு சி சுவாமி, பிகாஸ் இஸ் கொடைக்கானல இருந்து கிளம்புறதுனால கையில பிடிச்சி எருக்கி வச்சுட்டு வச்சுக்கோ வச்சுக்கோன்னு அங்க திருப்பி சொல்றோம், சுவாமி உங்களோட லவ் தான் வேணும், இதெல்லாம் நிறைய இருக்கு, சுவாமியோட லவ் நிறைய இருக்கு, சுவாமி கொடுக்கறேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வந்து கைக்குள்ள திணிச்சு கொடுத்தது. அதோட கம்பாரிசனே வந்து என்னன்னு சொல்றதுக்கு இல்ல. அந்த ஹாப்பினஸ் அதான் சுவாமி சொல்றாரு, ஐ எம் ஈக்குவலன் டு 1000 மதர்ஸ் அப்படின்னு. 1000 மதர்ஸ்ன்றது மேபி குறைவா இருக்கும், அதை விட ஜாஸ்தி. தி ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் விச் ஹி ஹஸ் கிவன் அஸ்.
1: ரொம்ப அற்புதமா இருக்கு இந்த சம்பவத்தை கேட்கறதுக்கு சாய்ராம். அதாவது எல்லாத்துக்குமே அதிபதி பகவான் தான், மகாலட்சுமியே பகவான் தான். அவர் வந்து உங்களுக்கு அந்த பிளஸ் பண்ணி ஒரு அன்பளிப்பா, ஒரு தாய் அன்போட அதை வந்து கொடுத்தார் அப்படின்னு. அதுவும் மறக்காம கடைசியில போகும்போது நீங்க மூணு பேரும் அந்த இடத்துல உள்ள தரிசனத்துல மிஸ் ஆயிடுத்து அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்கு அவர் இறங்கி அந்த ராம்ப் தெரியும் எனக்கு, அது வந்து ஒரு மாதிரி ஸ்லோப்பியா இருக்கும். அது அந்த இடத்துல நின்று உங்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா அதுதான் உண்மையான தாய் அன்பு அப்படிங்கறது, அதுல சந்தேகமே இல்ல.
0: கண்டிப்பா அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் வந்து ரொம்ப டச்ட் அவர் ஹார்ட்ஸ்.
1: மிக்க சந்தோஷம் சாய்ராம், இந்த வாரமும் நிறைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் எடுத்து சொன்னீர்கள். Seeing the picture as God or God as a picture, இது ஒரு அபாரமான ஒரு கருத்து. ஆயிரம் அன்னைக்கும் மேலான அன்னை, அதாவது ஆயிரம் என்ன 1001, 1002 எப்படி வேண்டுமானாலும் அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று சொன்னீர்கள். கூடவே இருந்து பகவானை அனுபவிக்கும் பொழுது சம்டைம்ஸ் அந்த வேல்யூவை நம்ம மறந்துவிடுறோம் அப்படிங்கிற போல பல விஷயங்களை இந்த வாரம் மிக அழகாக எடுத்து சொன்னீர்கள். இன்று இந்த உரையாடலை இத்துடன் நிறுத்திக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் தொடர்வோம். சாய்ராம்.
0: சாய்ராம் அண்ணா.
1: நேயர்களே, அடுத்து வரும் நிகழ்ச்சி ஸ்ரவண மஞ்சரி. ராமகதா ரசவாகினியை திருமதி விமலா ரமேஷ் அவர்கள் வாசிக்கிறார்கள். ஸ்ரவணம் செய்து இன்புறுவோம்.
2: ஓம் ஸ்ரீ சாய்ராம். ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 10, சென்ற வாரத்தின் தொடர்ச்சி. கைகேயி வெளிப்படையாக பேசுகிறாள். மந்தரை மற்ற தாதியருடன் அவ்விடத்தை விட்டு வெளியேறிக்கொண்டே அவர்களுடைய கவலைக்கும் சீற்றத்திற்கும் காரணம் என்னவென்பதை கண்டிட்டு தகுதியான வழிகளில் அவர்களை சாந்தி பெறச் செய்யுங்கள் என்று வேண்டினாள். மந்தரை தசரதருக்கு புரியாத நிலையை மேலும் குழப்பினாள். அவளுடைய வார்த்தைகளை கேட்ட தசரதர் மேலும் குழப்பமடைந்து அமைதியற்று அரசியின் அருகில் அமர்ந்து, கைகேயி, ஏன் என்னை இன்னும் இருட்டில் வைத்திருக்கின்றாய் என்று சொல்லி அரசியின் முகத்தை மெதுவாக வெறும் தரையிலிருந்து தூக்கி தம் தொடை மீது அமர்த்தி தீராத துன்பத்தின் காரணத்தை தமக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று மன்றாடினார். சிறிது நேரம் கழிந்தபின் கைகேயி தன் மௌனத்தை கலைத்து பேசத் தொடங்கி, பேரரசே, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் நடந்த போரில் அன்றொரு நாள் எனக்கு தருவதாக வாக்களித்த இரண்டு வரங்களை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் அல்லவா என்றாள். தசரதர் வெகுவாக துன்பம் நீங்கினார். அவர், கைகேயி, இந்த சிறிய விஷயத்திற்காக நீ ஏன் இவ்வளவு மனப்பதட்டம் கொண்டு துன்பமுற்றாய்? என்னிடம் உயிர் உள்ள வரையில் நான் தந்த அவ்விரண்டு வரங்களை மறக்க மாட்டேன், என்னால் மறக்கவும் முடியாது. கைகாவைப் போல் அந்த வாக்குறுதியும் எனக்கு அருமையானது. நீ என் வாழ்க்கையின் மூச்சு, என் வாக்கும் என் மூச்சே என்றுரைத்தார் ராமரின் மீது ஆணை. அரசியே, யாராவது ஒருவர் உனக்கு தீங்கிழைத்தாரா, அல்லது உன் உடல் நலம் பாதிக்கப்பட்டதா, அல்லது தீயவர் யாரேனும் உன் விருப்பத்திற்கு மாறாக நடக்க துணிவுற்றாரா? எனக்கு உரைப்பாய். நீ சந்தோஷத்தை திரும்பிப் பெற உன் பொருட்டு நான் மரணத்தை விளைவிக்கக்கூடிய காரியத்தையும் ஏற்று அவர்களை தண்டிக்க தயாராக இருக்கின்றேன். என்னை சந்தேகிக்காதே. ஓ வனப்பின் உருவே, இவ்வாறு ஏன் கஷ்டப்படுகிறாய்? உன் சைகைக்கும் அசைப்பிற்கும் இந்த சாம்ராஜ்யமே காத்து நிற்கின்றதென்பதை நீ அறியாயோ? இவ்வட்டாரத்திலிருந்து நீ எதை விரும்பினாலும் என்னிடம் சொல்ல வேண்டியதுதான் தாமதம். அதை நான் வரவழைத்து உனக்கு சந்தோஷமூட்ட எவ்வித முயற்சியையும் செய்ய கடவேன். எதை கண்டு அஞ்சுகிறாய்? இக்கவலையை உண்டு பண்ணியது எதுவென்று என்னிடம் சொல். எதையும் ஒழிக்காதே. என்னிடம் வெளிப்படையாக பேசுவதற்கு தயங்காதே. சூரியன் பனியை சிதறடிப்பது போல உன்னை மூச்சடைக்க செய்யும் கவலையை தகர்த்தெறிவேன் என்றுரைத்து தசரதர் அரசியிடம் கொஞ்சி பல வழிகளிலே அவளை தேர்தல் செய்து அவளுடைய குதூகலத்தை மீண்டும் வரவழைக்க முயன்றார். கைகேயி தன் கணவரிடம் கசப்பான தன் வேண்டுகோள்களை தெரியப்படுத்தும் முன் அவரிடமிருந்து ஒரு உறுதிமொழியை பெற வேண்டும் என்று தீர்மானித்தாள். அவ்வாறு அவரை தூண்டுவதற்கு அவள் பொய்யான கவர்ச்சி மிகுந்த ஆசையை வெளியிட்டு தன் கண்களில் நின்று வழிந்த நீர்த்துளிகளை துடைத்துக் கொண்டாள். அவள் அழகில் அதிகம் சிக்குண்டு அவள் விரித்த மாய வலையிலே விழுந்து இறங்கத்தக்க நிலையில் அடிமையாகி அரசர் அவள் கைகளை இறுகப் பற்றினார். அவள், பிரபு, யாரிடமும் எனக்கு வெறுப்பும் இல்லை, எவரும் எனக்கு தீங்கும் இழைக்கவில்லை, பழியும் செய்யவில்லை. இப்பூலோகத்திலிருந்து எதையும் நான் பெற விரும்பவும் இல்லை. ஆனால் வெகு காலமாக என் மனதில் ஓர் ஆசை உண்டு. அவ்வாசையை பூர்த்தி செய்து வைப்பீர்கள் என்று நீங்கள் பிரமாணம் செய்தால் அது என்னவென்று உங்களுக்கு சொல்வேன் என்றுரைத்து தன் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைத்து அவரை மயக்கி தன் வலையில் சிக்க வைத்தாள். தசரதரும் பதிலுக்கு சிரித்து மேலும் நெருங்கி அருகில் அமர்ந்து, ஓ மடத்தனமான அரசியே, இந்த எளிய விஷயத்திற்காகவா இவ்வளவு மனநிலை இழந்து பெரும் கவலையையும் மனக்கஷ்டத்தையும் உண்டு பண்ணக்கூடிய அவசியம் ஏற்பட்டது? நான் கூறுவதை கேள். பெண்களிலே நீதான் எனக்கு பிரியமானவள். ஆண்களில் எனக்கு மிகவும் அருமையானவன் ராமன். மற்ற ஆண்கள் பெண்கள் யாவரிடத்திலும் எனக்கு உங்களிடம் உள்ளது போன்று அவ்வளவு அன்பு இல்லை. நீங்கள் இருவருமே என் மூச்சு. இதை பற்றி உனக்கு நன்றாக தெரியுமல்லவா? உன்னையும் அவனையும் என் கண்களைக் கொண்டு விருந்துண்ணாமல் நான் ஒருநாளாவது பிழைத்து வாழ்வது இயலாத காரியம். ஆதலால் நான் ராமரின் பேரிலேயே ஆணையிட்டு சொல்லுகிறேன். உன்னுடைய விருப்பம் என்னவென்று சொல், அதை தவறாமல் பூர்த்தி செய்கின்றேன் என்றார். அவர் அவள் இரு கைகளையும் தன் கைகளால் பற்றி இவ்வாறு ஆணையிட்ட பிறகு கைகேயி பெரும் சந்தோஷத்தில் மூழ்கினாள். எழுந்து உட்கார்ந்தாள். அவர் தன் நன்மையையே கோரியவராய் மாறியதனால் அவரிடம் இன்னும் அதிகமாக அன்பு கொண்டு விளங்கினாள். கேள், உனக்கு கொடுக்கப்படும். அவள், ஓ அரசே, ராமரின் பேரில் ஆணையிட்டுள்ளீர்கள். அவன் இவ்வாணைக்கு சாட்சி, இது உண்மைதானே என்று கேட்டு தன் நிலையை மேலும் உறுதி செய்ய, பிரபு, நீங்கள் சத்தியத்தை வணங்குபவர். நேர்மையில் நீங்கள் தலை சிறந்தவர். நீங்கள் பெரும் சக்தியையும் மாட்சிமையையும் பெற்றவர். தேவர்களுக்கும் அரசர்களுக்கும் இடையில் நடந்த போர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். மறுமுறை அச்சண்டையை பற்றி உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன். அன்று சம்பராசுரன் தன் முன் நின்ற எல்லோரையும் வெட்டி வீழ்த்திய பொழுது நீங்கள் உங்கள் கடைசி மூச்சு வரை வருந்தி போராடினீர். அத்தருணம் உங்களை காத்து உங்கள் பேரில் கண்ணும் கருத்துமாயிருந்து உங்கள் உயிரை நான் பேணி வளர்த்திராவிட்டால் உங்களுக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். என்னுடைய பற்றுறுதியான தியாகத்தை நீங்களே மெச்சி, கைகா, யமன் வாயினின்றும் என்னை காப்பாற்றினாய். நான் அதற்கு பதிலாக என்ன செய்யக்கூடும்? எதுவானாலும் சரி, என்னிடம் நீ இரண்டு வரங்களைக் கேள். நான் அவைகளை பூர்த்தி செய்து உன்னிடம் நான் பட்ட கடனை திருப்பித் தந்து என் நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றுரைத்தீர்கள். நீங்கள் எனக்கு தந்த அவ்வரங்களை நான் கேட்க வேண்டும் என்றும் பிரியப்பட்டீர்கள். ஆனால் நீங்கள் உயிர் பெற்று திரும்பியதே எனக்கு பெரும் பாக்கியம் என்று நான் எண்ணி, பிரபு, இப்பொழுது உங்களிடம் கேட்க வேண்டிய வரம் ஒன்றுமில்லை. சில காலம் கழித்து நான் அவைகளை வேண்டுகின்றேன். அதுவரையிலும் உங்களிடமே அவைகளை கொடுத்து வைக்கின்றேன் என்றுரைத்து உங்களிடம் நான் கெஞ்சி மன்றாடினேன். என் மனநோக்கத்தைக் கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைந்தீர்கள். என்னை புகழ்ந்தும் பேசினீர்கள். என்றன் மறுப்பைக் கண்டு சந்தோஷமுற்றீர்கள். பொறுப்புடன் அவ்வரங்களை எனக்காக உங்கள் உயிருள்ள வரையிலும் வைத்திருப்பேன் என்றும் கூறினீர்கள். அவைகளை ஒருவித தடையுமின்றி எப்பொழுது வேண்டினாலும் தருவதாகவும் வாக்களித்தீர்கள். இவைகள் யாவும் உங்கள் மனத்திற்கு நன்கு தெரியுமல்லவா? நீங்கள் இப்புவிக்கு சக்கரவர்த்தி, வாக்குறுதியை என்றும் மீறாதவர். ஆனால் எனக்காக நிறுத்தி வைத்திருந்த அவ்விரண்டு வரங்களையும் எனக்கு இப்பொழுதே தர வேண்டும். அவ்வாறு தந்து என்னை மகிழ்விக்க வேண்டும். உங்களிடமிருந்து புதியதாக வரத்தை கேட்கவில்லை. எனக்கு சொந்தமான வரங்களையே நான் கேட்கின்றேன். உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனெனில் நம்பிக்கையுடன் ஒருவரிடத்தில் தற்காப்புக்காக கொடுத்து வைத்த செல்வத்தை திருப்பி அளிக்க மறுப்பது பெரும் பாவம் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். நம்பகமாக ஒப்படைக்கப்பட்ட வரங்கள், இப்பொழுது நீங்கள் அவ்வரங்களை கொடுக்க இயலாது என்றால் எனக்கு நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்து தீங்கிழைத்தவர் ஆவீர். அவ்வேமாற்றத்தை என்னால் பொறுக்க முடியாது. தோல்வியடைந்தோம் என்ற நினைவில் உயிர் வாழ்வதை விட உயிரை இழப்பதே மதிப்பிற்குரிய செய்கை என்று கருதுகின்றேன். மனைவிக்கு கொடுத்த வார்த்தையை கணவன் காப்பாற்றவில்லை என்றால் ராஜ்யத்தில் உள்ள மக்களின் விருப்பங்கள் எவ்வாறு பூர்த்தியடையக்கூடும்? ஒரு மனைவியை ஏமாற்றும் வகையில் கீழ்த்தரமாக சக்கரவர்த்தி நடந்து கொண்டு அவளை முன் நம்ப வைத்து பிறகு அந்நம்பிக்கைக்கு மாறாக நடந்து கொண்டால் மக்களின் உரிமைகளை காப்பவர் என்ற பதவிக்கு அவர் ஏற்றவர் ஆகார் அல்லவா? திட்டம் வகுத்த முனிவர் மனு, நன்றியற்று பசப்பு வார்த்தைகளால் ஏமாற்றம் செய்பவர்களே சக்கரவர்த்திகளாக எண்ணக்கூடாது என்று நிர்ணயித்துள்ளார். அது உமக்கு தெரியும். இவ்விஷயத்தை பற்றி 1000 வழக்குகள் உரைத்து திரும்ப திரும்ப இன்னும் ஏன் விளக்கம் நான் உரைக்க வேண்டும்? என்னுடைய வரங்கள் இன்று தரப்படாவிட்டால் இக்கைகேயி காலையில் உயிருடன் இருக்க மாட்டாள் என்றுரைத்து உரத்து அழுது புலம்பினாள். அவளுடைய நடிப்புத் திறமையினால் தசரதர் உதவியற்று சக்தியற்றவரானார். வெறிப்பிடித்தவராய் அசக்தராய் அரசியின் பரவசமான சைகைகளினால் இழுக்கப்பட்டு அவளுடைய ஆசை கொஞ்சலில் மூழ்கியவராய் குற்றமற்ற மான் வேடனின் போலி குரலினால் தன்னை சிறைப்பிடிக்க விரித்திருந்த வலையில் அகப்பட்டது போல அரசியின் பொறியில் தசரதர் விழுந்தார். அவள் உள்ளங்கைகளை தம் கைகளில் பற்றி உண்மையில் உன்னிரு வரங்களையும் நான் தருவேன் என்று முறையுடன் உறுதி கூறினார். அவ்வார்த்தைகள் சொல்லப்பட்டவுடன் கைகேயியின் கண்கள் விரிந்து பொலிந்து மலர்ந்தன. தசரதரின் முகத்தை சிறிது நேரம் அவள் உற்று நோக்கினாள். பிறகு, ஓ அரசே, எவ்வளவு நல்ல மனிதர் நீர் என்பதை இன்று நான் உணர்ந்தேன். ஒருமுறை செய்த வாக்குறுதி என்றுமே மாறி அமையாதென்று நீர் கொண்டாடும் உரிமை உண்மையென்று இன்று நிரூபித்து விட்டீர்கள். இவ்வாறு பல வழிகளில் தசரதரை புகழ்ந்துரைக்க ஆரம்பித்தாள். காதலால் பீடிக்கப்பட்டிருந்த சக்கரவர்த்தி அவளுடைய புகழுரைகளால் பேரானந்தம் அடைந்தார். மேலும் அவளை தூண்டி, கைகா, இன்னும் ஏன் தாமதிக்கின்றாய்? கேள், உன் வரங்களை கேள் என்று வற்புறுத்தினார். கைகேயி தயங்கினாள். அவள் வாய் தடுமாறினாள். நாளைக்கு ராமருக்கு முடிசூட்டுதற்கு செய்துள்ள ஏற்பாடுகளைக் கொண்டு என் மகன் பரதனுக்கு முடிசூட்டுங்கள். நான் உரிமையுடன் கேட்கும் முதல் வரம் இதுவே. பிறகு ராமன் ஜடைமுடியுடன் மான்தோல் அணிந்து மரவுரி தரித்து தண்டகாவனத்திற்குச் சென்று வனவாசியாய் 14 வருடங்கள் இருக்க வேண்டும். நான் கேட்கும் இரண்டாவது வரம் இதுவே. தன் வழியில் எவரும் தடை செய்யாமல் பரதன் அரச உரிமையை பெற வேண்டும். என் கண்முன்பே ராமன் காட்டிற்கு செல்ல வேண்டும். இவ்விரு வரங்களையும் எனக்கு தந்திடுங்கள். உங்கள் மரபின் நற்பெயரையும் நன்மதிப்பையும் களங்கமின்றி நிலைநாட்டுங்கள். இல்லையேல் இத்தருணமே கைகேயியின் உயிர் மாழ்வதற்கு ஒப்புதல் அளியுங்கள் என்றாள். அவ்வாறு உரைத்து எழுந்து நின்று அரக்கியைப் போல் உறுதியான முடிவிற்கு வந்தவள் போல் வெகுண்ட பார்வையுடன் தசரதரை உற்று நோக்கினாள். கண்மழை போல் அவள் பொழிந்த கொடிய வார்த்தைகளால் சக்கரவர்த்தி சுருங்கி மெலிந்தார். இது ஒரு கனவா? உண்மையாக இருக்க முடியுமா? அவ்வரங்களை கேட்டவள் கைகேயிதானா? அல்லது இரத்த வெறி கொண்ட பேயா? அல்லது தனக்கேற்பட்ட கொடிய மனமாறாட்டமா? பயங்கரமான நோயினால் ஏற்பட்ட கபட குறும்பு விளையாட்டா? அவரால் பதிலை கண்டறிய முடியவில்லை. அதலால் அவர் கூச்சலிட்டார். கைகா, நீயா அங்கிருக்கின்றாய்? அல்லது உன் உருவத்தை பூண்ட பேயா அங்கிருக்கின்றது? நீ யார் என்று முதலில் சொல் என்றார். தாம் பேச விரும்பிய வார்த்தைகளை பேச முடியாமல் தம் கைகால்களை கட்டுப்படுத்த வியலாதவராய் தடுமாறினார். பைத்தியம் பிடித்தவர் போல் இங்கும் அங்கும் இடைவிடாமல் ஆடினார். தம்மை சுற்றிலும் மிரண்டோடியது அவர் கண்கள். திடீரென்று கைகேயியை கண்ணுற்றதும் அவர் கண்களில் நின்றும் அனல் பொறிகள் பறந்தன. கொடுங்கோபம் கொண்டு, கொடிய நயவஞ்சகி, உன் குறிக்கோள்தான் என்ன? அரச வம்சத்தையே முழுவதும் வேறறுக்க வேண்டும் என்று உறுதி பூண்டாயோ? உனக்கு என் அருமை ராமன் இழைத்த கொடுமைதான் என்ன? தன் தாயையும் விட மேலாக உன்னிடம் அன்பு கொண்ட ராமனே, கொடிய இருண்ட காட்டிற்கு அனுப்ப உன் மனம் எவ்வாறு இசைந்தது? அரசி என்றல்லவா உன்னை இதுவரையிலும் நினைத்திருந்தேன். இப்பொழுது நீ ஒரு விஷம் தோய்ந்த கருநாகம் என்பதை காண்கின்றேன். ஒன்றுமறியாமல் என் இருப்பிடத்திலிருந்தே எங்களை துன்பப்படுத்த உன்னை நான் விட்டு வைத்தேனே. உயிர் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் தன் மூச்சே ராமன் என்று புகழ்ந்துரைக்கும் போது இவ்வளவு கொடுமையான எண்ணம் உன் தலையில் எவ்வாறு நுழைந்தது? நடந்தே தீர வேண்டுமென்றால் என் சாம்ராஜ்யத்தையே உனக்கு அளிக்க அல்லது என் உயிரையே கொடுக்க சித்தமாயிருக்கின்றேன். என் ராமனை நான் விட முடியாது, முடியவே முடியாது. உன் மகன் சக்கரவர்த்தி ஆக வேண்டும் என நீ அலைகின்றாய். நன்று, அவ்வாறே ஆகட்டும். நான் கௌசல்யா, சுமித்ரா மற்றவர்கள் யாவரையும் அழைத்துக் கொண்டு என் ராமனுடன் காட்டிற்கு ஏகுகின்றேன். நான் என் ராமனை தனியாக காட்டிற்கு அனுப்ப முடியாது, அது இயலாத காரியம். இக்கொடுமையான பாவம் நிறைந்த ஆசையை விட்டொழி. நீ பேணி வளர்த்துள்ள ராமனிடமுள்ள வெறுப்புணர்ச்சியை விட்டொழி. கைகா, வெளிப்படியாக என்னிடம் சொல், இவ்விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று உண்மையாகவா நீ பிரியப்படுகின்றாய், அல்லது உன் மகன் பரதனிடம் நான் ஆசையுற்றிருக்கின்றேனா என்று கண்டறிய நீ செய்யும் வெறும் சூழ்ச்சி முறையாவிது? அவ்வாறென்றால் பரதன் யுவராஜாவாக முடிசூட்டப்பட வேண்டும் என்று கேள். ஆனால் ராமன் காட்டிற்கு நாட்டிலிருந்து துரத்தப்பட வேண்டும் என்று கேட்பதில் அர்த்தமில்லையே. அவ்வாறான ஓர் ஆசையை மனதிலும் கொள்ளக்கூடாது, எளிதில் சொல்லவும் கூடாது, விளையாட்டாக பேசவும் கூடாது. ஏன் ராமனை நாடு கடத்த வேண்டும்? கைகா, ராமன் மூத்த மகன். அவன் எல்லா நற்குணங்களும் படைத்தவன். அவன் அரசாளும் வருடங்கள் மிகவும் புகழ்பெற்று விளங்கும். என்னாளில் அவ்வாறான வருடங்கள் வரும் என்று நீ பொன்னான கனவுகள் கண்டு அந்நாளை ஆவலுடன் எதிர்பார்த்திருப்பதாக என்னிடம் அடிக்கடி சொல்லியுள்ளாய். ஆனால் இப்பொழுது அந்த ராமனையே காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்கின்றாய். இவ்வேண்டுகோளின் ஆழ்ந்த அர்த்தம்தான் என்னவோ? நீ என்னிடம் விளையாடுகின்றாயா? இதெல்லாம் ஒரு விளையாட்டென்றால் நீ கோபாகிரகத்தினுள் நுழைய வேண்டிய காரணம் என்ன? இக்கடினமான கல்தரையில் நீ ஏன் புரள வேண்டும்? வேடிக்கைகளுக்கும் ஓர் எல்லை உண்டு. அதற்கப்பால் அவைகளும் பரிதாபம் நிறைந்த கொடுமையை விளைவிக்கும். முடியாது, ராமனிடமிருந்து நான் பிரிந்திருக்க முடியாது. கைகா, இவ்வளவு ஆண்டு காலங்களும் நீ புத்திசாலி பெண் போல் நடந்து வந்தாய். ஆனால் இப்பொழுது அப்புத்தி கோணி வளைந்து கொடியதாக மாறிவிட்டது. இவ்வாறான நெறி தவறிய வழிகள் எப்பொழுதும் தன்னழிவுக்கு வழிகோலிகள் ஆகும். நல்லவர்களுக்கு தீங்கிழைப்பது கொடும் பாவம். பேய்குணமுள்ளவர்களே நற்குணமுள்ளோர்களை வருத்தி விடுவார்கள். தீயவர்களின் சூழ்ச்சிகள் நல்லவர்களின் புகழையும் மேன்மையையும் மேலுயர்த்தும். சிறிது காலம்தான் அவைகளை பொறுக்க கடினமாயிருப்பது போல் தோன்றும். உன் கொடிய திட்டங்கள் இக்ஷவாகு மரபிற்கே பேரிழப்பு தேடித்தரும் போல் எனக்கு தெரிகின்றது. ஏனெனில் இந்த நிமிடம் வரையிலும் வெறுப்பற்ற வார்த்தையை நீ பேசினதும் இல்லை, அமங்கலமான செயலை பற்றி நீ நினைத்ததும் இல்லை. இன்று இவ்வாறான வரங்களை கேட்பது நீயேதான் என்பது என்னால் நம்பக்கூட முடியவில்லை. கைகா, ஒவ்வொரு விஷயத்திலும் தர்ம சட்டங்களை பழிக்க இதுவரையிலும் பயந்திருந்தாய். நினைவிலும் வார்த்தையிலும் செய்கையிலும் கடவுளின் அருளை பெற அதிக ஆவலற்றிருந்தாய். தீமையை கண்டு அஞ்சிய குணம் இப்பொழுது எங்கு போயிற்று? நன்மை வழியை கடைபிடிக்க உதவிய கடவுள் பக்தியை நீ என்ன செய்தாய்? 14 வருடங்கள் நேர்மையே வடிவான ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டுவதினால் நீ பெரும் லாபம்தான் என்னவென்று நினைக்கின்றாய்? அன்பார்ந்த நேயர்களே, ராமகதா ரசவாகினி அத்தியாயம் 10 இன்னும் வளருகின்றது. இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.
3: நேயர்களே, நிகழ்ச்சியில் இறுதியாக இடம்பெறுகின்றது தெய்வத்தின் அருளுரை. பகவான் பாபா அவர்கள் 2009 ஆகஸ்ட் மாதம் எத்திக்ஸ் மற்றும் வேர்ல்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் என்ற மாநாட்டில் ஆற்றிய அருளுரையின் 2 பாகத்தினை தமிழாக்கத்துடன் கேட்டு மகிழ்வோம்.
4: அப்படி இது ருணாச்சாரிய குமாருடைய
3: இவர்களுடன் சேர்ந்து துரோணாச்சாரியாரின் மகன் அஸ்வத்தாமாவும் மிகவும் திறமையானவனாக முன்னணியில் நின்றான்.
4: காரி கொஞ்ச தினமலையும் தருவாத பாண்டவனுக்கும் தனக்கும் கொத்த விசுவாசம் சன்னகிந்தி.
3: இருப்பினும் பாண்டவர்களுக்கும் அஸ்வத்தாமாவிற்கும் எப்பொழுதும் கருத்து வேற்றுமை இருந்து வந்தது.
4: காரி அஸ்வத்தாமுக்கு ஒரு விதமான கோபம் வச்சிருந்தி.
3: அஸ்வத்தாமாவிற்கு பொறாமை காரணமாக இவர்கள் மீது கோபம் வளர்ந்தது. பாண்டவர்களும் அவர்களுடைய குழந்தைகளும் நாளுக்கு நாள் திறமைசாலைகளாகி கொண்டு வந்தார்கள்.
4: அப்போது பாண்டவர்கள் தர 6 சென்டிமீட்டர் உள்ளார்.
3: அப்போது பாண்டவர்களுக்கு 6 குழந்தைகள் இருந்தார்கள்.
4: பிள்ளைகளும்
3: அவர்களை ஒரு அறையில் வைத்து பெற்றோர்கள் பராமரித்து வந்தார்கள்.
4: காலை இது கனிப்பட்டி ராத்திரி ராத்திரி அஸ்வத்தாமா வேண்டி వాళ్లకు కలికరం లేకుండా గొంతులు కోశారు.
1: அவர்கள் ஆறு பேரும் ஓர் இரவு தனியாக இருப்பதை பார்த்த அஸ்வத்தாமா அதே இரவில் சிறிதும் இரக்கம் இல்லாமல் அவர்கள் தலையை வெட்டி கொன்று விட்டான்.
4: போய் திரௌபதி சூச்சி
1: திரௌபதி அக்காட்சியை
4: கண்டாள்.
1: குழந்தைகளின் கழுத்தை வெட்டி சாய்த்ததை பார்த்தும் அவள் கண்ணீர் சிந்தவில்லை.
4: அஸ்வத்தாமா மா புருஷர் தந்திரிக்கு சிஷ்யு
1: அவள் அஸ்வத்தாமா என் கணவர்கள் அனைவரும் உன் தந்தையின் மாணவர்கள்.
4: அட்டுவன்டி
1: உன் தந்தையின் மாணவர்களின் குழந்தைகளையே கொள்வது உனக்கு நியாயமாகுமா தர்மமாகுமா?
4: அதே காக்கணும்.
1: அது மட்டுமல்ல
4: யுத்தமந்து லேரு
1: அவர்கள் போர்க்களத்திலும் இல்லை.
4: அஸ்திரம் செய்யப்பட்டரு
1: அவர்கள் கைகளில் எந்த ஆயுதமும் இல்லை.
4: எட்டி அஸ்திரம் கூட பிள்ளவாதி என்று
1: எந்த ஆயுதத்தையும் வைத்திருக்கவும் இல்லை.
4: அட்டி பிள்ளைகள் கொத்துலு கோயகா நீக்கு செய்யாடு.
1: அப்படிப்பட்டவர்களை சிறிதும் இரக்கம் இல்லாமல் உன்னால் எப்படி வெட்டி கொள்ள முடிந்தது? இது நியாயமாகுமா?
4: இது சார அநியாயமும்
1: இது மிகவும் அநியாயம் என்றாள்.
4: அந்தரும் இது சூஸ்து உண்டகா பீமனுக்கு கோபம் வச்சு.
1: இதையெல்லாம் தள்ளி பார்த்துக் கொண்டிருந்த பீமனுக்கு கோபம் வந்தது.
4: கொடுக்குள்ள வெட்டி சம்பினே கோபம் வந்தது. பாலமாசகுரு
1: குழந்தைகளை ஒரே இரவில் வெட்டி சாய்த்த இரக்கமற்ற செயலைக் கண்டு நான் ஏன் குருவின் மைந்தனான இந்த பிராமணனை கொல்லக்கூடாது? நான் அவனை கொல்ல தயார், அவனை வெட்ட தயார், நேர்மையற்ற அவனுடைய செயலுக்கு பழி வாங்குவேன் என்றான்.
4: அதேபடி சுபத்ரா
1: அப்பொழுது சுபத்ரா வந்தாள்.
4: செப்பிந்தி
1: சொன்னாள்,
4: பீமா மஞ்சது காது.
1: பீமா, அப்படி செய்வது உங்களுக்கு தகுந்தது இல்லை.
4: அதன் விப்ருடு
1: அவன் ஒரு பிராமணன்.
4: மன குமாரனு போயினப்பு மனக்கு எந்த பாதனோ ஆ குமாரனு போத்தே ஆ தள்ளி கூடனு சாலா பாதாவது.
1: நம் குழந்தைகள் இருந்தபொழுது நாம் எவ்வளவு மனவருத்தம் அடைந்தோமோ அவ்வளவு மனவருத்தம் அவனுடைய தாயாருக்கும் ஏற்படும்.
4: கனுக மனக்கு பாதம் வச்சிருந்தே இங்கொரு பாதை பெற்று
1: நமக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டதே என்பதால் மற்றவருக்கும் துன்பம் உண்டாக்க கூடாது.
4: இம்மன யொக்க பிராப்தி ஆ விதங்க ஜெரிகிறது.
1: இது நம் விதி.
4: இவ்வாறு மாத்திரமும் சொப்பக்கூடாது. ஒண்ணு
1: இவ்விதம் நடக்க வேண்டும் என்பது விதி. நீங்கள் அவ்வாறு பேசக்கூடாது என்றாள்.
4: திரௌபதி வச்சு விசஸ்து ஆவீருண்டு கோலாசே அஸ்வத்தாம சிரோஜி மந்தருகை சூடாத்தர் மகாரத்தமன் சசத் கீர்த்தி வெறிங்க புச்சுக்கொடி கதவுகாத்த விசுவாசம் நூற்று டப்பு சிபிரோர் விபாகம் கருக அதற்கு இதே சிரச்சேதனம் நீ சம்பனக்காரரு.
1: திரௌபதி வந்தாள். அவனை கொல்வதற்கு பதிலாக அவன் தலையை மொட்டையடித்து விடுங்கள், நாட்டை விட்டு துரத்தி விடுங்கள். அதுவே அவனை கொல்வதற்கு சமமான அவமானமாகும், அதுவே போதுமான தண்டனையாகும். கொல்லத்தான் வேண்டும் என்பது இல்லை என்றாள். பயந்தவர்கள்
4: திருநெல்வேலி
1: ஆழ்ந்து தூங்குபவர்கள்
4: நித்ரமை மரசினவாணி
1: ஆழ்ந்த தூக்கத்தில் தம்மையே மறந்தவர்கள்
4: மத்யமுதிராவினி
1: போதையில் இருப்பவர்கள்
4: பக்ருடையை பரிசினவாணி
1: எந்த பாதுகாப்பும் இல்லாமல் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பவர்கள்
4: காமினுள்ள சம்புட்ட தர்மம் காது பல்குனா
1: பெண்கள் இப்படிப்பட்டவர்களையெல்லாம் கொல்லக்கூடாது. இது தகாத செயல்.
4: கனுக நீ சம்புதான செப்பினட்டு வாடு நீ மாட சேர்த்துண்டி அக்கட வாடு சொஸ்தாடு கனுக நீ எவ்வரி ஏ விதంగా బాధ పెట్టు నీవు నీ సత్యాన్ని నీవు కాపాడుకోమని.
1: அவனை கொன்றால் அவன் தந்தையும் இறப்பார். ஆதலால் இச்செயலை செய்யக்கூடாது. நம்முடைய அற ஒழுக்கம் எதுவோ அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்றாள்.
4: சத்தியம் ரூயாத் பிரியம் ரூயாத் இது ரெண்டு கூடலும் காப்பாடாது.
1: உண்மையை பேசு, உண்மையையும் பிறர் மனதில் ஏற்கும்படி இனிமையாக பேசு.
4: கனுக நீவு இம்மார்க்கம் போகக்கூடாது.
1: ஆகவே இதற்கு மாறாக நடந்து கொள்வது சரியில்லை என்றாள்.
4: பாகவதமிலோ பாரதமிலோ ஸ்திரீ போதிச்சினட்டுவண்டி போதலு சாலா சக்கடி போதலு.
1: பாகவதத்திலும் மகாபாரதத்திலும் பெண்கள் செய்துள்ள போதனைகளை பற்றி உயர்ந்த இடமளித்து போற்றுகிறார்கள்.
4: ஆ யொக்க பாரியா சுபத்ர செப்பிடமச்சேதனே தானு அர்ஜுனு ஊருக்குனாடு.
1: தன் மனைவி சுபத்ரா சொன்னவற்றை கேட்டு அர்ஜுனன் ஓரளவு மனசமாதானம் அடைந்தான்.
4: காரி திரௌபதி செப்பிடம் சேத அர்ஜுனுடு குந்தலு கோய்க்குண்டா உன்னாடு.
1: மேலும் திரௌபதி கூறிய அறிவுரைகளையும் கேட்டதால் அவன் மேற்கொண்டு எதுவும் செய்யவில்லை.
4: இத்தருக்கு நீ சாந்தம் செய்ய
1: அதனால் இருவரும் அமைதியானார்கள்.
4: கடைசி தானிக்கு வகிச்சு பிரயோஜனம் ஏமிட்டி?
1: சென்றதையே நினைத்து வருந்து கொண்டிருப்பதால் என்ன லாபம்?
4: பாஸ்ட் இஸ் பாஸ்ட்.
1: சென்றது சென்றதுதான்.
4: ஃபர்கெட் தி பாஸ்ட்.
1: சென்றதை மறந்துவிட வேண்டும்.
4: ஏமாற்றம்.
1: எந்த யுத்தத்தையும் பற்றி இப்பொழுது நினைக்காதே.
4: கடைசியில் போயது கடைசி போயது.
1: நடந்தவையெல்லாம் நடந்தவையே.
4: பிள்ளைங்க கட்டிச்சு.
1: நம் குழந்தைகள் எல்லாரும் உயிருடன் நம்மோடு இருந்தாலே போதும்.
4: ஏமாற்றமும் பாதிச்சு.
1: நாம் யார் மனதையும் நோக செய்யக்கூடாது என்றாள்.
4: அதே பாகவதத்திலோ செப்பினது செய்யும்.
1: பாகவதத்திலும் சொன்னதை செய், அறிவுறுத்தப்பட்டபடி செய் என்று சொல்லப்பட்டுள்ளது.
4: அர்ஜுனன் பெருக்காழ்வு.
1: அர்ஜுனன் மனம் அமைதி அடைந்தது.
4: காணி நீச்சி போயிருந்தி.
1: ஆனாலும் பழிவாங்கும் எண்ணம் அவன் உள்ளத்தில் இருந்தது.
4: அதுகா திரௌபதி செப்பினம் செய்தா அதன் மறைச்சு போயாடு.
1: திரௌபதியின் அறிவுரைகளால் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டான்.
4: பிரதி ஒக்கட்டி அன்றி கூடனும் பாரத் உணர்ந்து பிரதி விஷயம் கூடனும். ஈனாடு மன சயின்டிஸ்ட் செப்பாரு.
1: நீதிநெறி நிதித்துறை என்பன பற்றி அறிவியல் அறிஞர்களால் கருத்தரங்கு இங்கு இப்பொழுது நடத்தப்படுகின்றது என்பதை நீங்களும்
4: கவனித்திருப்பீர்கள்.
1: நீதிநெறி என்பது தருவதும் பெறுவதும் மக்களை பாதுகாப்பதும் ஆகும். எந்த நஷ்டத்தையும் பற்றி கவலைப்படக்கூடாது.
4: பிராணம் என்ற
1: உயிர் என்பதுதான் எவ்வளவு மதிப்பு உடையது. மிகவும் மதிப்புடையதான உயிருக்கு பாதுகாப்பு தரப்பட்டுள்ளது.
4: கனுக மனமும் பிராணமும் ரட்சிச்சிட்டமோ.
1: ஆகவே உயிரை இழக்காமல் வைத்திருக்க வேண்டும்.
4: அதே மனம் வேலத்தின் சம்பாதிச்சிட்டமோ.
1: உயிரே செல்வமாகும். உயிரை பாதுகாப்பது செல்வத்தை பாதுகாப்பது போலாகும்.
4: இட்டி தர்மம் மகாபாரதம் நந்து பாகவதம் நந்து என்னையோ செப்பார்.
1: இவ்விதமாக நீதிநெறிகளை பற்றி மகாபாரதத்திலும் பாகவதத்திலும் நிறைய பேசப்பட்டுள்ளது.
4: கனுக ஸ்திரீலேந்து கொப்ப குணம் உண்டுன்னது.
1: பெண்களுக்கு மிகவும் உத்தமமான குணம் உண்டு.
4: சாலா விசாலமானது ஹிருதயாலு.
1: அவர்களின் இதயம் மிகவும் விசாலமானது.
4: சாலா உத்தமமானது.
1: அவர்கள் மிக உத்தமமான கொள்கைகளை உடையவர்கள்.
4: அட்டுவன்டி வாழ் உன்னிடம் சித்தனை பாரத தேசமோ ஆநாட்டில் உண்டி நேற்று அபிவிருத்தி.
1: அக்காலத்தில் பாரத நாட்டில் வாழ்ந்த உன்னதமான அறிவு படைத்த பெண்களால் தான், நுண்ணறிவு படைத்த பெண்களால் தான் பாரத நாடு பழங்காலத்தில் இருந்து இன்றளவும் பெரும்புகழ் வாய்ந்த நாடாக உள்ளது. பயமடைந்தவர்கள், தம்மையே மறந்தவர்கள், ஆழ்ந்த உறக்கத்தில் தம்மையே மறந்தவர்கள்,
4: மத்தியமுதலாகினவாறு
1: போதையில் உள்ளவர்கள்,
4: ஸ்திரீகள்,
1: பெண்கள்,
4: பிள்ளைகள்,
1: குழந்தைகள்,
4: சம்புட தர்மம் காது பல்குணா
1: ஆகியவர்களை கொல்வது தர்மமில்லை பல்குணா.
4: பல்குணா அநேக மஞ்சள் குணம்.
1: பல்குணன் என்னும் பெயருக்கு நிறைய நல்ல குணங்களை உடையவன் என்பது அர்த்தம்.
4: நீ கொப்ப குடும்பப்படுவாடு. நீ இலாண்டி வாழ்ந்த சம்பக்கூடாது.
1: நீங்கள் மிகவும் உயர்ந்தவர், உன்னதமானவர். நீங்கள் இப்படி செய்யக்கூடாது.
4: சின்ன பிள்ளைகளே நீவு கூடுதும்.
1: நீங்கள் சிறு பிள்ளைத்தனமாக குழந்தையை போல நடந்து கொள்ளக்கூடாது என்றாள்.
4: கனுக மனம் எந்தையோ பகவந்தன் யொக்க தத்துவம் மா உத்தமமை யொக்க பாரதம் நந்து பாகவதம் நந்து உபரிஷத்துல இருந்து சாலா கொப்பகா செப்புத்தும் வச்சார்.
1: மகாபாரதம், பாகவதம், உபனிஷத்துக்கள் ஆகியவற்றில் உயர்ந்த கொள்கைகளை, மிக உன்னதமான நெறிகளை பற்றி கூறியுள்ளார்கள்.
4: இட்டுவன்டி யொக்க தத்துவாண்ணி ஈனாடு பாரதிகள் மறைச்சு போயார்.
1: இதுபோன்ற உயர்ந்த தெய்வீகமான கொள்கைகளை இன்று பாரதியர்கள் மறந்து வருகின்றனர். பாரதியர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உயர்ந்த கொள்கைகளையும் மிக உன்னதமான நெறிகளையும் பின்பற்றுபவர்கள், பின்பற்றியவர்கள்.
4: பவித்திரமான பாரத தேசம்,
1: புனிதமான இந்த பாரத நாட்டுக்கு
4: சாதனமானது சக்கதனமும்
1: பொறுமையே அழகு சேர்க்கிறது.
4: பியூட்டி, எம்டி பியூட்டி.
1: அழகு என்றால் என்ன?
4: பியூட்டி மீன்ஸ் பாடி பியூட்டி.
1: அழகு என்றால் உடலின் வெளித்தோற்றத்தின் அழகு இல்லை.
4: சகனமல்லது மனக்கு சுக்கதனமு.
1: பொறுமைதான் அழகுக்கு அழகு சேர்க்கிறது.
4: பாச்சாத்திரம் சூச்சி வாரி அனுசரிச்சிட்டமோ கேவலமோ மனக்கு பருகிறது.
1: மற்றவர்களை வெளிநாட்டவர்களை பார்த்து அவர்களைப் போல காப்பி அடித்து வாழ்வது பலவீனத்தின் அடையாளம்.
4: அது காது,
1: அது சரியில்லை.
4: மன பாரத தேசம் யொக்க மன சம்ஸ்கிருதி யொக்க காப்பாடாடி
1: நம் பாரத நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றி பாதுகாக்க வேண்டும்.
4: தீனி காப்பாடினட்டு வாடே பாரதீயுடு.
1: பாரத நாட்டின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் போற்றி பாதுகாப்பவனே பாரதத்தின் உண்மையான மைந்தனாவான். அவனே பாரதீயன்.
4: நீதி நெறி நிவாடு சாதிக்காதோ.
1: எந்த நீதி நெறியையும் பின்பற்றவில்லை என்றால் பாரத இனத்தை பாரத நாட்டைச் சேர்ந்தவரே இல்லை.
4: காணி மணி வஸ்துந்தி போத்துந்தி.
1: பணம் வரும் போகும், பணம் வரும் போகும்.
4: மொராலிட்டி கம்ஸ் அண்ட் க்ரோஸ்.
1: நன்னெறி நல்ல நடத்தை வரும் வளரும். மணி கம்ஸ் அண்ட் கோஸ், மொராலிட்டி கம்ஸ் அண்ட் க்ரோஸ்.
4: நீதி நீ காப்பாடுக்கோவாது.
1: நீதியை காப்பாற்ற வேண்டும்.
4: அதே நிஜமேன.
1: அதுவே பாரத நாட்டை சேர்ந்தவனின் உண்மையான லட்சணமாகும். பாரத நாட்டை சேர்ந்தவனின் லட்சணம் என்ன?
4: தனியொக்க சீரம் தாங்க காப்பாற்றும்.
1: ஒருமைப்பாட்டையும் நன்னடத்தையையும் நிலைநிறுத்த வேண்டும்.
4: இக்கேரக்டர் உள்ளே பாரதீயன்.
1: இந்த குணநலன் இருந்தால் மட்டுமே பாரதீயன் என்று சொல்லிக் கொள்ள முடியும்.
4: ஏனுகெட்டு தன்னபலம் எழுதலேதும்.
1: யானைக்கு தன்னுடைய வலிமையை பற்றியே தெரியாது.
4: நாலு ரூபாய் இச்சினட்டு ஒரு மாவட்டானு வச்சி குச்சோ அண்டே குச்சு.
1: யானைப்பாகன் உட்காரு என்றால் உட்கார்ந்து அவன் தரும் கொஞ்ச அளவு தீனிக்கு அடிபணிகின்றது.
4: அதன் நேர்ப்பினட்டு ஒக்க விஜயனே தீனிக்கு நேர்ப்பி தீனி.
1: எப்படி யானை தன் பாகன் பழக்கியபடியே நடந்து கொள்கிறதோ
4: அயிற்சி தன பலன் தானு மறைச்சு போத்துந்தி.
1: எப்படி அது தன் பலத்தையே மறந்து போகிறதோ.
4: காணி அம்மாவோட தோக்கத்தை கொடுத்து தொமிதடுகள் போய்படுபடும்.
1: ஆனால் அது தன் வாளால் அவனை அடித்தால் அவன் 9 அடி தூரத்திற்கு ஓடியே போய்விடுவான்.
4: அட்வன்டி எலிபென்ட் மாவோட செப்பினட்டு வென்றுந்தி.
1: அந்த அளவிற்கு பலம் மிகுந்த யானை பாகனின் சொல்லுக்கு கீழ்படுகிறது.
4: அட்டையே பாரதீயு.
1: அப்படியே பாரதீயர்கள்
4: கொப்ப சக்தி வந்துடுகிறேன்.
1: பலம் மிகுந்தவர்களாக இருந்தும் கூட
4: வேதசாஸ்திரங்கள்
1: புராணங்கள்
4: உபனிஷத்து
1: உபனிஷத்துக்கள்
4: இவன்னிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பாரதீயுடு கூடனு ஈ விதேசியுன்னு குறிச்சி வாழ்ந்து அனுசரிச்சிட்டு சாரா அநியாயம்
1: ஆகியவற்றை பற்றிய உயர்ந்த அறிவு இருந்தாலும் கூட யானை எப்படி தன் பலத்தை மறந்து விடுகிறதோ அப்படியே தாங்கள் பெற்றிருந்த உயர்ந்த அறிவை மறந்துவிட்டு அயல் நாட்டினர்களை பின்பற்றி அவர்களைப் போலவே நடந்து
4: கொள்கிறார்கள்.
1: அவர்கள் முழு சூட் அணிந்து வந்தால் நாமும் முழு சூட் அணிய தயாராகிவிடுகிறோம். நாம் நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அறிய வேண்டும். நம் மனசாட்சியை பின்பற்ற வேண்டும்.
4: கனுக ஈனாடு அட்டி புதியம் அனுசரிச்சிட்டமோ தப்பிப்போயிருந்தி.
1: ஆனால் இக்காலங்களில் யாரும் தம் மனசாட்சியை பின்பற்றுவதே இல்லை.

நேயர்களே, தமிழ் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரத்தில் சந்திப்போம். அதுவரையில் பகவானுடைய பொன்மலர் பாதங்களை மனத்தில் இருத்தி தியானத்தில் ஆழ்ந்திருப்போம். ஜெய் சாய்ராம்.

பரிமள விவிதானம் கலதோ அட்டுல நெத்திய உண்டு கலடு நீயோ பூலந்துலம் பரிமளமே விதானம் கலதோ அட்டுல நெத்திய உண்டு கலடு நீலோ மெகடு செடி போவோம்